0: வந்தே மாத்ரம்.
1: வந்தே மாத்ரம் சுஜலாம் சுபலாம் மலய ஜ சீதலாம் சஸ்ய.